0: லிகாய் வினாடி 45
1: FM.LK
2: தீவுல பிட்டியட கம்புரு பிட்டியட நாவல பிட்டியட கல் பிட்டியட www.livefm.lk